கமால ஹாரி காரி மாயி மீர மனவிகார் மதன மோன முரளிதாய் கிருஷ்ண ஜெய் கமால ஹாரி காரி மாயி மீர மனவிகார் மதன மோன முரளிதாய் கிருஷ்ண ஜெய் Krishna Jai, Krishna Jai, Krishna Jai, Krishna Krishna Krishna Krishna Jai. Jai Krishna Jai, Krishna Jai, Krishna Jai, Krishna Krishna.